தும் தீம் தத்தை தாம் தும் தீம் தும் பை சுந்தர கண்டரே தாக்கு குஜம் கும் கும் கும் கும் தரிக்கு குஜம் ஜம் ஜம் ஜம் ஜம் தாக்கு

0: மனிதர சாயினா இவர் அந்த ஹொட்டு நீர் ஹொரகி தந்து மலகிசிட
1: ಹೊಟ್ಟೆಯ ಮೇಲೆ ಭಾರ ಕುಡಿದ ನೀರನ್ನು ಹೊರಗೆ ತೆಗೆದ